ஆப்ஜெக்டிங்கா பிரமுக பக்தர் அதிரியா பரதயமல் அப்ரீதம் தன் தன் ஸ்ரீ குரு கிருஷ்ண சாஹிப் மகாராஜ் ஆப் ஜி தே பாவன் பவித்திர அஸ்தான் தே தர்ஷன் தீதார் கரதயா அமிர்தமய கீர்த்தன் சரவண கரதயா மாய் பாய் ஜி நே மாயா தே கீர்த்தி பக்ஷிஷ் கரணி சர்வாத் நூ அப்னே தர் கர் குணம் தீதாஸ் ਚਰਨਾਂ ਦੀ ਕ੍ਰਿਤੀ ਹਰ ਮੈਦਾਨ ਹਰ ਕਾਰਜ ਫਤਿਹ ਬਖਸ਼ਿਸ਼ ਕਰਨੀ ਆਪਣੇ ਪਾਵਨ ਪਵਿੱਤਰ ਉਪਦੇਸ਼ ਸਾਡੇ ਸਰਬੱਤ ਦੇ ਹਿਰਦੇ ਵਿੱਚ ਵਸਾਉਣ ਦੀ ਪਾਲਤਾ ਕਰਨੀ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ